0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும்
1: 103.9 www.shaktifm.com இனோடாக மலரும் சக்தி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் அதித்தி. நம்ம வீடுகளில் சின்ன பசங்களாக இருக்கும் போதும் சரி, இப்போ நம்ம தும்மும் போதும் சரி, வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தும்மி முடிக்கும் போதே ஆயுசு 100 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கூட கேட்போம், ஏம்மா இப்படி தும்மி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஆயுசு 100 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, என்னுடைய அம்மா அப்பா எல்லாருமே இந்த மாதிரி தான் சொன்னாங்க, அதனால நானும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பழைய, அதாவது பழங்கால காரணங்களும் இருக்கு. என்னென்ன தெரியுமா, நம்ம தும்மும்போது நம்ம உடலை விட்டு உயிர் வெளியேறும் அப்படின்னு பழங்கால மக்கள் நம்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கையினால தும்மி அவங்க நீண்டதால் சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஆசீர்வாதம் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தும்மும்போது நம்ம உடம்பு வந்து சில நேரம் பலவீனமான மாதிரி ஆகுமா கொஞ்ச நேரத்துக்கு, அப்படி ஆகும்போது சில தீய சக்திகள் எல்லாம் வந்து நம்மளை தாக்கிடும் அப்படின்ற ஒரு பயத்தினாலையும் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லி அவங்கள பாதுகாத்ததா அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நிஜம் என்ன அப்படின்னு நம்ம விஞ்ஞான ரீதியா யோசிச்சு பார்க்கும்போது, தும்மல் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கக்கூடிய தூசு துணிக்கைகள் உள்ள போக விடாம இருக்கிறதுக்காக தான் நமக்கு தும்மல் வருது. அப்போ தும்மல் போனாதான் நமக்கு என்ன நடக்கும், ஆயுள் நல்லா இருக்கும். தும்மல் போகாம இருந்தா என்ன நடக்கும், நம்ம அப்புறம் நமக்கு நாமளே ஆயுசு 100 சொல்லிக்க தான் இருக்கு இல்லையா. அப்போ இப்பவாவது உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா, இனியும் தும்மல் போட்டதுக்கு பிறகு ஆயுசு 100 ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லாம விட்டா அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இதை தெளிவுபடுத்தி சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் உங்கள் சக்தியின் மலரும் சக்தி.

கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை FM.

0: கிடையாது. இந்த மாதிரியான வதந்திகள் வரும்போது அதுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. ஆபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டுமே எனக்கும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க மைண்டை எப்பவுமே காமா வச்சிருங்க. உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எக்ஸாம்ல மட்டுமே இருக்கட்டும். சரியான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடாக உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இது பற்றிய மேலதிக தகவல்கள் இன்று காலை எங்களுடைய பிரதான செய்தியில உங்களுக்காக இன்னும் தெளிவாக சொல்லப்படும். இப்ப நம்மளுடைய குட்டி நண்பர்கள் என்ன விட சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் சரியான விடையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத கேட்டுருமா? குட் மார்னிங், காலை வணக்கம்.
1: வணக்கம் அனிதா அக்கா, நான் வாழமலையிலிருந்து சனா பேசுகின்றேன். இங்கு நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு வரிசையில எட்டு கதிரைகள் வீதம், 400 கதிரைகள் எத்தனை வரிசையாக காணப்படும் என்று, 400 எட்டால பிரித்தால் 50 என்று விடை வரும். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கானபடி 50 வரிசைகள்.
2: குட் மார்னிங் வனிதா அக்கா, நான் ஒலுவில் இருந்து ஐநா ஷஃபா பேசுறேன். நீங்க இன்னைக்கு கேட்ட கேள்விக்கான விட 50 வரிசைகள்.
3: வணக்கம் அக்கா, நான் உதயத்துக்கிலிருந்து அப்துல் ஹக்கீம் பாத்திமா சீஃபா பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான விட 50 வரிசைகள்.
4: நானும் அரிசான் பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான விட 50 வரிசைகள்.
5: வணக்கம் வனிதா அக்கா, நான் வெற்றி கலாவில இருந்து ரம்யா கதைக்கிறேன். ஒரு வரிசையில 8 வீதம், 400 கதிரைகள் போடப்பட்டிருக்குன்னு சொன்னா, டோட்டலா 400 கதிரைகள், 400 எட்டால பிரிச்சா 50 வரிசைகள். நீங்க கேட்ட கேள்விக்கான விடை, மாநாட்டு மண்டபத்தில் 50 வரிசைகள் போடப்பட்டுள்ளன.
6: நீங்க கேட்ட கேள்விக்கான விடை 50 வரிசைகள்.
7: நான் விசாலையிலிருந்து கணேஷ் கேட்கிறேன். இந்த கேள்விக்கான விட 50 வரிசைகள் ஆகும்.
8: சக்தியப்பம் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சுந்தரபுரத்திலிருந்து பாவனா சன்சியா கதைக்கின்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கான விடை 50 வரிசை.
9: நான் வெளிமடை டவுன் சைட்டில் இருந்து நிலையர் கதைக்கின்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கான விடை 50 வரிசைகள்.
0: சரியான விட சொன்ன அத்தனை நண்பர்களுக்கும், குட்டி நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். தொடர்ந்தும் சந்தோஷமா கேளுங்க. இது வணக்கம் தாயகம். நான் தான் கிங் திரைப்படத்துக்காக டி இமானி இசையில் ஷான் ரோல்டன் மற்றும் ஜானிட்டா காந்தி பாடும் பாடல் இது.

0: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
1: The morning brief. தேசத்தின் குரல். வழங்குவது
2: People's Leasing, நம்பிக்கையின் முதல்வன்.
3: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். மற்றும் ஒரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தினூடாக இன்றும் தமிழ் பத்திரிகைகளை நாம் ஆராயவிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் சைபர் குற்றங்கள், 1093 வெளிநாட்டவர்களை நாடு கடத்த தீர்மானம், இன்டர்போல் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை, சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட வாகனங்கள், வீடுகளை அரசுடைமையாக்க திட்டம், வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 93 நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடிவு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. 3 மாவட்டங்களில் கடும் வறட்சி, 39,000 பேர் பாதிப்பு, எல்லினோ தாக்கம் இந்த மாதம் முதல் தீவிரம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இதேவேளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஹிஸ்புல்லாவிடம் 3 மணித்த காலங்கள் விசாரணை என்ற செய்தி கட்டமிட்ட செய்தியாகவும் பிரசுரமாக இருக்கின்றது. நாட்டில் சுமார் 100,000 சட்டவிரோத துப்பாக்கிகள் புழக்கத்தில் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. 22வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக முழுமையாக நீதித்துறை மறுசீரமைப்பு, வழக்கு விசாரணை வேகம் எடுப்பதால் சில குழுக்கள் குழப்பத்தில் என்றும், நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது மக்களின் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்ற செய்தி கட்டமிட்ட செய்தியாக வெளியாக இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்த செய்தியாக அந்த செய்தி தொடர்கின்றது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது, பேச்சுவார்த்தை நடத்த அடுத்த வாரம் புதுடெல்லிக்கு செல்லும் தமிழக அமைச்சர் என்றும், இந்த ஆண்டில் 1605 வீதி விபத்துக்கள், 1693 பேர் உயிரிழப்பு, உயிரிழந்தவர்களில் 555 பேர் பாதசாரிகள் என்ற ஒரு செய்தியும், இஸ்ரேலில் தொழில் தருவதாக கூறி மோசடி, இருவர் கைது என்ற செய்தியும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றன. இதேவேளை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில், எனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை நான் அறிவேன், நாட்டு மக்களுக்காக சவால்களை ஏற்க தயாராக உள்ளேன் என்கிறார் ஜனாதிபதி என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பிரதான தலைப்பு செய்தியாக, அகிலவின் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்களுக்கு 18 வரை விளக்கமறிகள் என்றும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார் ஹிஸ்புல்லா, 3 மணித்த காலங்கள் வாக்குமூலம் பதிவு என்ற செய்தி அவருடைய புகைப்படத்தோடு வெளியாக இருக்கின்றது. கஞ்சிபானி இம்ரானை தேடுவது தோல்வி அல்ல, வெற்றி என்கிறார் ரொஹான் ஓலுகல என்ற ஒரு செய்தியும், 22வது திருத்த முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும், சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையிடம் தெரிவிப்பு என்றும், செம்மணியில் 51வது நாளில் புதிய 8 எண்புக்கூடுகள் அடையாளம் என்ற செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது. தமிழின படுகொலைக்கு நீதி கோரும் போராட்டம் நீதியினோளம் 2 இன்று ஆரம்பம் என்ற செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. இதேவேளை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும், எந்த சவாலையும் எதிர்கொள்ள நான் தயார், பதவி பறிபோனால் கவலைப்பட மாட்டேன், மனப்பூர்வமாக ஏற்று விலகி செல்வேன், அதற்கும் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. செம்மணியில் தொடரும் அதிர்ச்சி, இரட்டை குழந்தைகளும் கொடூரமாக படுகொலை, ஒன்றாக எண்பு கூடுகள் மீட்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நீதிபதிகளின் ஓய்வு வயது அதிகரிப்பு இலங்கையின் முடிவுக்கு ஐநாவும் கடும் எதிர்ப்பு என்ற ஒரு செய்தியும், இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர பதவியேற்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. மகாநாயகர்களுக்கு மறைமுக அச்சுறுத்தல், உலப்பன சுமங்கல தேரர் என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றன. இவ்வாறாக தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவுக்கு வருகின்றது. தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் கமலேந்திரன் நிராக்ஷன். வணக்கம்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.
4: வழங்கியது
2: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

0: ันออกมาม
1: ีคำพิพากษาศาลฎีกา
2: கலகெதரபகதிகல் ஏனன் தெரியாத துப்பாக்கி தாரிகளினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் நேற்று நடத்தப்பட்டது. 9mm ரக துப்பாக்கியினால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. துப்பாக்கி சூட்டில் பலத்த காயமடைந்த குறித்த பெண் மெதனிய பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். கனிமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் வெளிநாட்டில் உள்ள கரந்தெனிய சுத்தாவினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
3: இது ஐரோப்பிய சிவில் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவி நடவடிக்கை மற்றும் யூனிசெஃப் இணைந்து கொண்டு வரும் தகவல்.
4: அனர்த்தம் ஒன்று இடம்பெற்றதுக்கு அப்புறம் உடல் உளரீதியா ஏற்படும் அழுத்தங்களுக்கு மத்தியில நெருக்கடி, தனிமை, வெறுப்பு ஆகியவற்றை கடந்த ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக்கிறது எப்படி?
5: எவ்வளவு விரைவாக நாங்கள் சாதாரண வாழ்க்கைக்கு செல்கிறோமோ அவ்வளவு விரைவாக எங்களுக்கு இதிலிருந்து வெளியில் வர முடியும். ஆகவே பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புதல், நேரத்துக்கு எழும்புதல், நேரத்துக்கு உணவு உண்ணுதல், இயலுமானவைக்கும் மற்றவர்களுடன் பேச வேண்டும். பேசும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அழுத்தங்களை நாங்கள் உணரும் பொழுது, இது எல்லோருக்கும் பொதுவான பிரச்சனை என்று விளங்கும் பொழுது எங்களுக்கு இதிலிருந்து வெளியில் வருவது இலகுவாக இருக்கும்.
4: அந்த தகவலை வழங்கியவர் உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன்.
3: மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக
6: வழங்கியது.
7: இது ஐரோப்பிய சிவில் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவி நடவடிக்கை மற்றும் யூனிசெஃப் இணைந்து கொண்டு வரும் தகவல்.

0: SLIC லைஃப் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்படவுள்ள பிரமாண்டமான போனஸ் தொகையின் பெறுமதி 1460 கோடி ரூபாயை கடந்துள்ளது. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோ.
1: பிராண்ட் நியூ என்றாலும் ரெஜிஸ்டர்ட் என்றாலும் முச்சக்கர வண்டி வாங்க அசெட் லைன் ஃபினான்ஸ் தான். மிக குறைந்த ஆவணங்கள் மற்றும் இலகுவான மீள் கொடுப்பனவு வசதிகள். விரைவில் புத்தகத்திற்கு அவசர கடனையும் பெறலாம். உங்கள் கனவு முச்சக்கர வண்டியை இன்றே பெற அசெட் லைன் ஃபினான்ஸ் அலையுங்கள். 0114 700 100. 21 ஆண்டுகால நிகரற்ற நம்பிக்கை.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: Asia Asset Finance, My First FD, 120-க்கும் மேற்பட்ட கிளைகள், Fitch A+ மதிப்பீடு, Muthoot Finance இன் 55 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட நம்பிக்கையுடன், 25 மாதங்களுக்கு 14.5% வட்டி, அலையுங்கள், 1369, Lucky Wallet உடன், முழுமையாக டிஜிட்டல் சேவை, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, 2013-42 நிர்வாகச் சட்டத்தின் கீழ், இலங்கை மத்திய வங்கியால் உரிமை நிறுவனமாகும்.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ட்ரோன்கள் இறக்குமதிக்கு புதிய வரிகளை அறிவித்துள்ளார். ட்ரோன்கள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள் இறக்குமதி மீது அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகளையும் சேர்த்து கூடுதல் வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார். ட்ரோன்கள் விநியோகத்திற்கு அமெரிக்கா வெளிநாடுகளை அதிகமாக சார்ந்திருப்பதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ட்ரம்பினால் கைச்சாத்திடப்பட்டுள்ள புதிய உத்தரவு கமைய தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான குறிப்பிட்ட அளவு அல்லது செயல்திறன் கொண்ட ட்ரோன்களுக்கு 100% விதிக்கப்படும் எனவும் சிறிய அளவிலான ட்ரோன்களுக்கு 25% விதிக்கப்படும் எனவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா, சுவிட்சர்லாந்து மற்றும் தாய்வான் ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ட்ரோன்கள் மற்றும் உதிரி பாகங்களுக்கு 15% ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ட்ரோன்களுக்கு 10% விதிக்கப்படும் எனவும் வெள்ளை மாளிகை மேலும் தெரிவித்துள்ளது. சட்டப்பூர்வ சிக்கல்கள் மற்றும் சில பொருளாதார வல்லுநர்களின் விமர்சனங்கள் எழுந்த போதிலும் ட்ரம்ப் தனது வெளியுறவு மற்றும் வர்த்தக கொள்கைகளின் வரிகளை விதிப்பதை ஒரு முக்கிய கருவிகளாக பயன்படுத்தி வருகின்றார். இந்த புதிய வரிகள் 21 நாட்களில் அமலுக்கு வரும் எனவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.
5: வெளிநாடுகளில் ஏதேனும் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் தீர்க்கும் வழிமுறைகள் தொடர்பில் நாம் அறிந்திருப்பது அவசியமானதாகும். வெளிநாடுகளில் பணிபுரியும் போது பணி நீக்கம், சம்பள பிரச்சனை, அச்சுறுத்தல்கள் அல்லது உடல்நல குறைவு போன்ற ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களை தொடர்பு கொள்ளுங்கள். பணியகத்தின் இலங்கைக்கான உடனடி தொடர்பிலக்கமான 1989 அல்லது வெளிநாடுகளுக்கான +94 1 1 2 0 3 9 5 1 3 எனும் இலக்கத்திற்கு எந்த நேரத்திலும் அழைத்து முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். நீங்கள் பணிபுரியும் நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தொழிலாளர் நலன்பொறி பிரிவை நேரடியாக தொடர்பு கொண்டும் உங்கள் பிரச்சனைகளை தெரிவிக்க முடியும்.
6: குறுக்கு வழியில் செல்லாமல், சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல், உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
7: ஏசியா அசெட் கொண்டு வரும் தங்க பாதுகாப்பு தங்க கடன் சேவையில் தற்போது இலங்கையிலேயே குறைந்த 1% வட்டி. பண அவசரத்திற்கு தங்க நகைகளை தெரியாத இடங்களில் அடகு வைக்காதீர்கள். முத்தூட் நிறுவனத்தின் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு பங்காளர் ஏசியா அசெட் ஃபைனான்ஸ். நாடு முழுவதும் 120-க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளதால் உங்களுக்கும் உங்களுடைய தங்க கடன் சேவைகளை இலகுவாக முன்னெடுக்க முடியும். அது மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கல் செய்வோரை வரும் கையோடு அனுப்புவதும் இல்லை. மாதாந்த சீட்டெழுப்பில் கையடக்க தொலைபேசிகள், ரைஸ் குக்கர் மற்றும் 1 மில்லியன் ரூபாய் பெறுவதையான பரிசுகளை உங்களுக்கு வெல்ல முடியும். இப்பொழுதே 13-69 அழையுங்கள்.
8: ஃபேஷன் பக் ஹாலிடே டீல்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்ஸ் ஐட்டம் ஒன்றை வாங்கினால் மேலும் 2 ஃப்ரீ. பெண்கள் ஆண்கள் சிறுவர் சீருடைகள் மற்றும் டாய்ஸ்களுக்கு 20% தள்ளுபடி. ஃபேஷன் பக், வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
2: விளையாட்டு செய்திகள்.
4: இலங்கை இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக வர்ணனையாளராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அஜின்கி ரஹானே அறிமுகமாக உள்ளார். இலங்கை இந்திய கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. தொடரில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான அர்ஜுன் கிரஹானி வர்ணனையாளராக அறிமுகமாக உள்ளார். முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமாகி சுமார் 18 ஆண்டுகள் நீண்ட அனுபவம் கொண்ட ரஹானி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். ஈரானிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நாளை காலை 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. கேட்டது விளையாட்டு செய்தி. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆராய்வதற்கான விசேட குழுவுக்கு அழைப்பு. வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை. நிலவும் வெப்பத்தினால் பதிவாகும் மனநோயாளிகளின் எண்ணிக்கையில் உயர்வு. 2500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 100 வருமானம் ஈட்டும் அபிவிருத்தி திட்டங்கள் இன்று ஆரம்பம். ட்ரோன்கள் இறக்குமதிக்கு அமெரிக்க ஜனாதிபதியினால் புதிய வரிகள் அறிவிப்பு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த மத பிரதான செய்திகளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். வணக்கம்.
2: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: பிரேக்ஃபாஸ்ட் பிரதான செய்திகள்.
1: வழங்கியது
2: அனைவருக்கும் கரம் தந்த பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங் நம்பிக்கையின் முதல்வன்.

0: வணக்கம் தாயகம் தொடர்கிறது. வணக்கம் தாயகம்
1: வழங்குவது செலான் வங்கியிடமிருந்து அமெரிக்க டாலரிலான நிலையான வைப்புகளுக்கு 5.6% உயரிய வட்டி வழங்கப்படுகின்றது.
2: புதிய உலகை வென்றெடும் எமது விவசாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும்
3: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா ரோலி, தரத்திலும் நம்பிக்கையிலும் முன்னணி.

0: இணை அனுசரணை.
1: கேசிலிருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில். இன்றே உங்கள் அருகில் உள்ள கீழ்சிற்கு விரையுங்கள். கீழ்ஸ், புதியவை குறைந்த விலையில்.
2: சக்தியின் நல்களில் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்க ஊர்ல நிறைய விஷயங்கள் நடக்குது தானே?
3: ஆமா,
2: அதுல சிலவற்றை சொல்லிடலாம். இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இந்த போதை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த போதையால சிக்கியவர்கள் வந்து நிறைய ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயில அதே போதையால பிரச்சனை வந்துச்சு. இப்படி ஒரு செயின் மாதிரி, சங்கிலி தொடர் மாதிரி இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு.
3: இப்போ ஒவ்வொரு நாளுமே போதைப் பொருள் தொடர்பா வரக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் போது இலங்கையில வந்து இந்த போதைப் பொருள் உலகம் எவ்வளவு பெரிய வலைமைப்பாக இயங்குது.

0: அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மிக முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது, போன வருஷம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியில இருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதியில கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களோட அளவு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே அசந்து போயிருவீங்க.
1: ஆமா, ஹெரோயின் 2259 கிலோ, 129 கிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது.
0: ஐஸ் போதைப் பொருள் 2653 கிலோகிராமும், 245 கிராம்.
1: கொக்கெயின் வந்து 293 கிலோ, 755 கிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கிலோ கணக்குல,
0: அதுவும் ஆயிரக்கணக்கான கிலோ ஹெரோயின், ஐஸ், இதை மட்டும் சேர்த்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 4000 கிலோவுக்கும் அதிகமா வருது இல்லையா?
1: கிட்டத்தட்ட 5000 கிலோ வருது.
0: சாதாரணமான ஒரு விஷயமா பார்க்கவே முடியாது. இப்போ இது சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு புத்தளம் வனாத்து வில்லு பகுதி இருக்கக்கூடிய இன்சினரேட்டர் மூலமாக இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. இப்ப போதைப் பொருட்கள் பிடிபடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த போதைப் பொருள் வியாபாரத்துல ஈடுபட்டவங்க போலீசார் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சில வழிகளை மேற்கொள்றாங்க தெரியுமா? அதுதான் சிரிப்பா இருக்கு.
1: சினிமாவையே மிஞ்சுற மாதிரி தான் அவங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு ஒரு உதாரணம் சொல்லலாம். அம்பாறையில சாய்ந்து மருந்து பகுதியில ஒரு கட்டடத்தினுடைய மாடியிலிருந்து இன்னொரு கட்டடத்தினுடைய மாடிக்கு தாவி போலீசாரிடமிருந்து தப்பி செல்றதுக்கு பழக்கப்பட்டிருக்காங்களாம் ஒரு பெண். அவங்க தான் அந்த ஸ்பைடர் வுமன்.
0: என்னப்பா இவங்க சடனா ஸ்பைடர் வுமனா மாறி இருக்காங்க? இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஸ்கில்ஸ் டேலண்ட் எதுவும் இருக்குமான்னு பார்த்தா அது கிடையாது. 40 வயதான இந்த பெண் அண்மை காலமாக ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விநியோகித்து வந்திருக்காங்க. அவங்களை பிடிக்கிறது சாதாரணமான விஷயமாவே போலீசாருக்கு இருக்கலையா?
1: அவங்கதான் கட்டடத்துக்கு கட்டடம் தாவி தாவி போறாங்களாமே. அப்ப கூரைக்கு மேலால ஓடுறவங்க எப்படி பிடிக்கிறது?
0: அதுதான் சொல்றது, எல்லாருமே ஸ்பைடர் வுமன் ஆக முடியாது, ஸ்பைடர் மேன் ஆக முடியாது. மேடம் அப்படித்தான் தப்பிக்கிறதுக்காக ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு தாவி குதிக்கும் போது கீழே விழுந்துட்டாங்க, கால் முறிஞ்சிருச்சு. இப்ப அலேக்கா அள்ளிட்டு போயிட்டாங்க அவங்கள. இவங்க இப்படின்னு பார்க்கும் போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த போதைப் பொருள் விற்பனையை ஊடாக கிடைக்கக்கூடிய காசை கொண்டு மிகப்பெரிய சொத்தெல்லாம் சேர்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்மளும் பேசாம பால் ஐஸ் கப் ஐஸ்னு போயிருவோமான்னு மைண்ட் சொல்லுது தெரியுமா?
1: கொழும்பு 14ல் ஒரு 53 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண், இவங்க வந்து சட்டவிரோதமான இந்த மாதிரியான போதை விற்பனை வந்து ஈடுபட்டதா சொல்லப்படுது. அது அவங்களுடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நீண்டு கொண்டே போகுது. லிஸ்ட்
0: சொல்றோம், நோட் பண்ணிக்கங்க. ஜாலையில கிட்டத்தட்ட 9 பர்சஸ் காணி இருக்கு, 14 லட்சம் ரூபாய்க்கு.
1: 6 வங்கி கணக்குல கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் காசு இருக்கு.
0: கொழும்பு 14ல் பாத்தீங்கன்னா 3 கடை அவங்களுக்கு இருக்கு. இது கிட்டத்தட்ட 225 லட்சம், 2 கோடியும் 25 லட்சமும்.
1: இத தவிர இன்னொரு கடை ஒன்று இருக்கு, அதுக்கு 75 லட்சம் ரூபாய் கணக்கு போட்டிருக்காங்க.
0: 3 மாடி வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு காணி 2 கோடி ரூபாய் பெறுமதி.
1: இப்ப பாருங்க, ஒட்டுமொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட 5 கோடிக்கும் அதிகமா, கிட்டத்தட்ட 6 கோடி என்று சொல்லலாம்.
0: அப்பா, இது எல்லாமே போதைப் பொருள் கடத்தல் மூலமாக பெறப்பட்ட வருமானம்.
1: இதை வந்து ஒரு உதாரணமாக கொண்டு தப்பா ஏதாவது முடிவெடுத்துறாதீங்க. முடிவட்டா அவ்வளவுதான்.
0: ஏன்னா மேடம் இப்ப கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: எங்க இது வருது இல்ல
0: அப்படிதான்.
2: பலம் நலம் சக்தி நிறைந்த பெஸ்ட் போல்ட் வழங்கும் அரை மரத்தான் ஓட்டம் August 23 காலை 6 மணிக்கு யாழ்ப்பாணம் துறைய பாரங்கத்தில் இன்றே பதிவு செய்யுங்கள்.

0: ஃபேமிலிக்குள்ள சேர்த்துட்டா போச்சு. வணக்கம் தாயகம் ஃபேமிலி, இது நேரம் சரியாக 8:18.
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபர் உடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
2: 104.3 103.9

0: வணக்கம் தாயகம், இது
1: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கிறது இலவசம் அப்படின்னு வரும்போது உணவு பொருட்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கறது சரியா பிழையா அப்படின்ட்டு. யோகா உடப்பு சலாவில இருந்து சொல்றாங்க கண்ணா, கோயில்ல அன்னதானம் ஃப்ரீயா தானே கிடைக்கும், அதை கட்டாயம் சாப்பிட தானே வேணும், சாமினி கும்பிட வாரவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டா தானே எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கும், அதனால அது சரிதான் தவறு கிடையாதுன்னு
0: சொல்றாங்க. வசந்தகுமார் நாவல் எப்படி இல்லைன்னு சொல்றாரு, பொருளோ உணவோ நமக்கு தேவையான அளவு இருக்கு அல்லது கிடைக்க கூடியதா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது கிடைக்காத இல்லாத ஒருவருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசத்துக்காக அடிபடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்.
1: ஆனா ட்ரிங்கோ கிருஷ்ணா இதுக்கு டோட்டல் ஆப்போசிட்,
0: என்ன
1: அவர் வந்து சரின்னு தான் சொல்றாரா, ஏன்னா ஒரே வீட்டு சாப்பாட சாப்பிட்டு நம்ம நாக்கு செத்து போச்சு,
0: காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க.
1: ஆனா திடீர்னு ஃப்ரெண்டோட வீட்டுல சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்கும் போது அந்த சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருக்கும், ஆக நம்முடைய நாக்கை மறுசுழற்சி செய்து கொள்ள இது சரியானது, இந்த மாதிரியான இலவச உணவு திருவிழா எல்லாமே தேவைதான்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி ஓகே, அது அவர் கருத்து, ஆனா இப்போ அதுக்கு ஏன் இலவசமா தான் போய் சாப்பிடணும் இல்லையே,
1: அதுதான் சொல்றாரு.

நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது. தேவையாக இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அவருக்காக காத்திருக்க முடியும். அவருடைய வழிநடத்தலில் நாங்கள் நடந்து சென்று நேர்த்தியான பாதையில் நாங்கள் நடந்து தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். இணைந்திருங்கள் உங்கள் கிருபை நேவானொலியின் ஊடகங்களுக்காகவே அடுத்த பாடல் கிருபாசனபதி இசைத்திட்டத்திலிருந்து வலிக்கின்றது.